விஸ்மாத்ரு விஸ்மாத்ரங் விஸ்மாத்னங்க பிரஜன் விஸ்மாத் பண விஸ்மாத் பாணி விஸ்மாத் அக்னிக்கிடவிடாணி விஸ்மாத் தர்த்தி விஸ்மாத் கணி விஸ்மாத் சாதலகே பிராணி விஸ்மாத் சிஞ்சோக விஸ்மாத் விஜோக விஸ்மாத் பக்ஸ்மாத் போக விஸ்மாத் விஸ்மாத் சலா